0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். என்ன நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிக்கில் ஆர் பாஸ்கரன் அவர்கள் வயலின், மெட்ராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கடம், மெட்ராஸ் ஆர் வி பக்கிரிசாமி அவர்கள் மோர்சிங். முதலில் தும்பிக்கையானின் துணை வேண்டுவோம் என தொடங்கும் இளைய கம்பன் இயற்றிய பாடல். ராகம் மோகனம், ஆதிதாளம்.

அடுத்து நிமிலி எழில்மணி இயற்றிய குமரன் குரல் கொடுத்தான் என தொடங்கும் பாடல் கரகர பிரியா ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சீதா ராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வேவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஐ சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் திருவற்றியூர் தியாகையர் இயற்றிய கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் பந்துவராளி ராகவர்ணம், செலியப்பை, கண்டஜாதி அட்டதாளம்.

சீதாராஜன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் திருவற்றியூர் தியாகையர் இயற்றியவை. இனி நீ சரி வேல்புல ஆரபிராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருவற்றியூர் தியாகையர் கீர்த்தனைகளை சீதாராஜன் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஐ சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். இனி கனிகரமுலேதா ரீதி கவுள ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை திருவற்றியூர் தியாகையர் கீர்த்தனைகளை வழங்கினார் சீதாராஜன் அவர்கள், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஐ சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி திருக்களர் துரை பாரதிதாசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a Nagaswaram recital by Thirukkalar Shri Durai Bharathidasan. Nigashil thodakamaga Ranjani Niranjani GN Balasubramanian Sahityam Ranjani Ragam Adi Thalam. The concert begins with Ranjani Niranjani composed by GN Balasubramanian in Rag Ranjani set to Adi Thalam.

இனி காலை தூக்கி மரிமுத்தாப்பிள்ளை பாடல் யதுகுல காம்போஜி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு மரிமுத்தாப்பிள்ளைஸ் காம்போசிஷன் காலை தூக்கி இன் ராக் யதுகுல காம்போஜி செட் டு ஆதிதாள்.

இனி என்னை எனக்கு முத்துத்தாண்டவர் பாடல் ஆபேரி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு என்னை எனக்கு முத்துத்தாண்டவர் சாங் என் ராக் ஆபேரி செற்றுத்தாள் ரூபக்.

கொண்டிருப்பது திருக்களர் துரை பாரதிதாசன் அவர்களின் நாகஸ்வர இசை. This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Nagaswaram recital by Thirukkalar Durai Bharathidasan. Nigashilini Pakkala Nilabadi Tyagarajar Kirtanai Karahara Priya Ragam Misra Chaputalam. Listen now to Pakkala Nilabadi, composed by Saint Tyagaraja in Rag Karahara Priya, set to Misra Chaputal.

நிகழ்ச்சியில் நிறைவாக ஜகத் ஜனனி எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ரதிபதி பிரியா ராகம் ஆதிதாளம். The concert concludes with Jagat Janani, composed by M.M. Dandapani Desigar in Rag Radhipati Priya, set to Aditaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருக்கலர் துரை பாரதிதாசன் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை திருக்கலர் துரை பாரதிதாசன். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.